ஒட்டத்தி சித்தின் உயில் ஷாமுக்கெல்லா கொச்சிலுப்பிலா சுற்றி சுத்திய செய்திய குவிய தானிக்கலா நிச்சியத்தை ஒட்டத்தி போல்லா பாக்கலெல்லா